0: بمجاوبة قوموا للسمو بيبي مولي وادون سي ما بريير
1: Ah oui, c'est vrai, le temps passe vite et on ne le voit pas, on était occupés.